ஹர சிவ சங்கர சாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ ஹர சிவ சங்கர சாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்ப